ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுர் நறுக்கரேன் விழா சோசுக்கு சஹஜே பாயியே சத்குரு சங்கத்தியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியார்